0: வண்ணை ஆமுலே ஆமுலே ஆமுலே
1: வசிஞானி லாக்கின் கிந்து விஞ்ஞா சாரிவா
0: பிளவிஞா சல்வனை பிளவிஞா சல்வனை